0: இசை தென்றல் உங்கள் மனதை தொடும் பாடல்கள்.
1: தென்றலை போன்ற பாடல்கள்.

அனைவருக்கும் வணக்கம். இசையை ரசிக்கும் அனைத்து ரசிகர்களுக்கும் அன்புடன் வரவேற்பு. உங்கள் மனதை மயக்கும் இனிமையான தமிழ் திரைப்பட பாடல்களுடன் ஒரு இசைப்பு பயணத்திற்கு நாம் எல்லோரும் சேர்ந்து போகலாம். இன்று இந்த இசைப்பு பயணத்தில் உங்களுடன் நான் சுரேஷ். கேளுங்கள், ரசியுங்கள், மகிழுங்கள். எல்லா பிரிய கூட்டுகாருக்கும் இசை தென்றலிலேக்கு ஸ்வாகதம். நாளை ஆகஸ்ட் 15 സ്വാതന്ത്ര്യത്തിൻ്റെ പൊൻപുലരിയിലേക്ക് മിഴികൾ തുറന്നിട്ട് 80 വർഷങ്ങൾ പൂർത്തിയാകുന്നു. എല്ലാ പ്രിയ കൂട്ടുകാർക്കും സ്വാതന്ത്ര്യ ദിനാശംസകൾ നേർന്നുകൊണ്ട് ഇന്നത്തെ ഇസൈ തെൻട്രിൽ നമുക്ക് ആരംഭിക്കാം. കല്യാണത്തേ നീല